தி நெக்ஸ்ட் சாங் இஸ் என்னத்தவம் செய்தனை, கம்போஸ் பை ஸ்ரீ பாபநாசம் சிவன். தி ராகம் காபி தாளமாதி. That will be followed by a bhajan medley.